0: Now we see a turmoil, in fact, continuing. Now in the latest flashpoint between the DMK versus TVK, DMK has written to the CBI seeking a probe into Chief Minister Vijay's Karur speech, alleging evidence tampering, witness influence. This follows Vijay's fiery attack on the DMK during his Karur visit. Meanwhile, Congress is pushing the DMK and the TVK to unite nationally against the BJP. How will this Tamil Nadu potboiler then pan out? Here's a special report on the same. Take a look.
1: The political battle over the Karur stampede tragedy has escalated, with the DMK writing to the CBI, seeking a probe into Chief Minister Vijay's recent Karur speech. While asking CBI to take cognizance of Vijay's speech, DMK warned that Vijay is trying to tamper with evidence and influence witnesses. DMK's move comes days after Vijay's high-profile visit and speech in Karur on July 10th. In a blistering speech, Vijay had labelled DMK as the vending machine of corruption and blamed the then Stalin government and his police force for the killer stampede.
2: நிறைய வழிகள் காயங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்கிறோம். ஆனால் எல்லாத்தையும் விட ரொம்ப ஜாஸ்தியான அந்த வலியும் அந்த காயமும் எனக்கு வந்து அந்த கரூர் சம்பவம் தான். அரியலூரில் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு பெரம்பலூர் போகிறதுக்கு முன்னாடி அந்த பெரம்பலூர் போலீஸ் வந்து எங்களை அலர்ட் பண்ணாங்க. எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியல, வராதிங்க. And police nanacha avanga and the meeting ye cancel pannalam. They have all the rights to cancel the meeting. Engikitta kekkanumla onnu avasiyame kedaiyadu. Ana adeyala edhuvume seiyama and the highway la irundha and the spot ku police e engala ulle kootittu vandu vitta and the nadagala irukku paருங்க.
1: DMK's letter to CBI is part of a broader legal push to corner Tamil Nadu Chief Minister Vijay. The party earlier moved the Supreme Court seeking restrictions on Vijay's Karur visit, but the apex court had declined DMK's request. Meanwhile, in a striking political subplot, the Congress appears to be working to ease tensions between its old ally DMK and the ruling TVK. Tamil Nadu Congress Chief Manikam Tagore has backed VCK President's call for DMK and TVK to set aside state-level rivalry and unite against the BJP.
3: அண்ணன் திருமா அவருடைய பார்வை என்பது தொலைநோக்கு பார்வை. அவர் சொல்ற பாரசியல் என்பது புரிந்து கொள்ள வேணும். இது இன்னைக்கு நடக்கிற கண்டெம்பரரி பாலிடிக்ஸோட மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடாது. சட்டமன்றத்தில் இருக்க எம்எல்ஏக்களுடைய விஷயத்தை மட்டும் கனெக்ட் பண்ணி
4: பார்க்கக்கூடாது. இந்தியா பிளாக் எப்படி வலுவா இருக்கும் இந்த கேள்வியை நாங்கள் எழுப்பினோம். ஏன்னா அந்த இடத்துல எனக்கு என்னுடைய பார்வை நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ், ஒரு தேசிய அளவிலான பார்வையிலிருந்து நான் அந்த கருத்தை சொல்றேன். ஏன் தனிப்பட்ட முறையை நாங்கள் என்னுடைய பாதிப்பை நாங்கள் மனசில் வச்சுக்கல.
1: Tagore's comments signal Congress's bid to unite his former ally and its current partner in Chennai. But is that too much to ask for, given the animosity between DMK and TVK? With Pramod Madhav in Chennai, Bureau Report, India Today.
0: Tamil Nadu Chief Minister C. Joseph Vijay is making headlines, and this is for more than just a signature that he made. During the groundbreaking ceremony of a new 850 crore rupees footwear manufacturing plant in Karur, Vijay autographed the first sneaker that was produced at that facility, sparking a viral moment online. But beyond that very buzz, the project also signals a major industrial push for the state of Tamil Nadu. The factory will manufacture Adidas footwear, generate thousands of jobs, and reflect the Chief Minister's focus on bringing more investments in industries to Tamil Nadu's backward regions. We have breaking news coming in from the state of Tamil Nadu. Former Tamil Nadu BJP President K. Annamalai has outlined the roadmap for his newly launched movement, We the Leaders, asserting that religion is outside the scope of this organization and reiterating that it would eventually evolve into a political party. Speaking at the Drug-Free Pollachi Awareness Conference organized by the movement in Pollachi, Annamalai said the initiative would focus on governance and public responsibility rather than religion. Now listen in to what he has said before we get into the details and a discussion on the same.
5: இன்னைக்கு நான் அறுதியிட்டு தெளிவாக உங்களுக்கு நான் கோடிட்டு இந்த அமைப்பினுடைய ஒரு தன்னாளவராக நான் சொல்லுகின்றேன். மதம் என்பது இந்த அமைப்புக்கு வெளியே, சாதி என்பது இந்த அமைப்புக்கு வெளியே. ரைட் ஹேண்டு லெப்ட் ஹேண்டு இந்த சாதி மதத்தை வைத்து இத்தனை காலம் அரசியல் செய்து அரசியல் செய்து பட்டது போதும். உங்கள் மதம் உங்களுக்கு பெரிது, என் மதம் எனக்கு பெரிது. அதை வீட்டிலே பூட்டிவிட்டு வெளியே வரும் பொழுது அனைவருக்கும் பொதுவான சமமான ஒரு தமிழனாக, ஒரு இந்தியனாக, ஒரு மனிதனாக நம்முடைய வாழ்க்கை இருக்கட்டும் அருமை சொந்தங்கள். ஏன்னா இன்னைக்கு கோடிட்ட வேண்டும், நாம் இந்தியன் என்பதிலே பெருமிதம். அதில் எந்த மாற்று கருத்து வேண்டாம். அந்த அரசியலுக்குள்ள நம்ம போக வேண்டாம், அந்த அரசியல் நமக்கு வேண்டாங்க, அந்த சாக்கடை அரசியலுக்குள்ள நம்ம போக வேண்டாம். தமிழன் என்று சொன்னால் இந்தியனுக்கு எதிரியா, இந்தியன் என்று சொன்னால் தமிழுக்கு எதிரியா? நமக்கு அந்த அரசியல் வேண்டாம். நம்முடைய அரசியல் என்பது ஒருங்கிணைந்த இந்திய அற்புதமான இந்த நாட்டில், பாரத நாட்டில் முதன்மையாக தமிழகத்தை மாற்றுவதற்காகத்தான் இந்த அமைப்பு, அதற்காகத்தான் நம்முடைய உழைப்பு, அதற்காகத்தான் உங்களுடைய உழைப்பு இந்த இயக்கம் அருமை சொந்தங்களே.
0: Now Pramod Madhav joins us on the broadcast with more details on this very development. Pramod, very firstly, this is a movement that's been started by Annamalai, but a very clear message from him with regards to how their focus will purely be on governance and it will have nothing to do with religion, which probably also gives a hint about the separation from his erstwhile party BJP at this point.
6: Annamalai wants to completely like break his ties with the BJP, claiming that, you know, very certainly stating that when it comes to Tamil Nadu, the national land parties are not able to understand the language and the emotions of the state of Tamil Nadu. However, he says that he's still a nationalist and he does not want to come under any cover of religion or such, and that he wants to make it very clear. But the important aspect of this particular, you know, the message he wanted to drive in his 45-minute speech is that now he has 19 lakh people that have, added themselves to this particular movement called as We the Leaders, and he has promised that once the number reaches 50 lakh people, 50 lakh as numbers, he will convert this into a political party. And he has also assured that a proper setup during APJ Abdul Kalam's birthday, the former president's birthday, a kind of a new place will be created where the beginning of teaching for the youth, especially politics and such, who would later become leaders or converted into leaders, that will also he will soon initiate, in a way, a kind of assuring that this is a continuing movement here, Ashriya.
0: Very true, Pramod. Thank you for putting that into context for our viewers. And this is where it all stands, the movement that started by Annamalai, how far it proceeds and the political party it takes shape into later. We will be tracking all of those developments right here.

0: It was supposed to be a joyful island tour. But the Vietnam holiday turned into a horror story. A tourist speedboat carrying 32 Indian tourists and 4 crew members suddenly capsized off Vietnam's southern island of Phu Quoc on Saturday. Local boats and rescue teams rushed to the scene. 21 people were pulled out alive. But at least 15 Indian tourists died in the tragic accident. 10 of the deceased Indians were from Tamil Nadu, 3 were tourists from Andhra Pradesh and 2 from Kerala. Strong winds and rough waves are believed to have caused the very accident. As news of the disaster reached home, grieving families have expressed shock and sorrow, with many still struggling to come to terms with the sudden loss.
1: பதினாலு மணிக்கு காலையில இருந்து வியட்நாமுக்கு போறேன்னுட்டு லாவா கம்பெனில இருந்து அவர் 3 மாவட்டத்துக்கு திருச்சி பெரம்பலூர் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு இன்சார்ஜ்னால டார்கெட் பிடிச்சதுனால கூட்டிட்டு போனாங்க. இன்னைக்கு காலையில 7 முக்கால் கூட என் பொண்ணு கூட பேசிட்டு தான் என் பொண்ணு வீட்டுக்கு போச்சு. 3:30 மணிக்கு தான் சார் எங்களுக்கு நாங்க படுற கஷ்டத்தை பாத்தீங்கன்னு வச்சுக்கலே எங்களால பேச முடியல சார்.
2: அழகராஜ் 3 பேரும் மொத்தம் 150 பேர் பக்கம் போனாங்க டூரு. அதில் போட்டு கமுந்து திருச்சிலேருந்து மட்டும் 3 பேர் இறந்துருக்காங்க. அதில் அழகராஜ் 1, 2 டிஸ்ட்ரிபியூட்டர்.
3: நீங்கள் எப்போ பேசுவீங்க அவர்கிட்ட? உங்களுக்கு கூட வேலை பார்க்குறாரா?
2: அவர் கீழே டிஎஸ்சியாக நான் வேலை பார்க்கணும்.
0: The Indian Embassy in Vietnam is coordinating with authorities to bring the bodies back and provide support to the affected families.
4: Definitely all efforts would be made and our condolences are with the families of the bereaved families. I'll personally speak with the MEA and they will make all efforts on this.
0: The tragedy has left a trail of sorrow across India. But the tragic incident has raised serious questions about safety standards for tourist boats at popular tourist destinations worldwide. Bureau Report, India Today. From the state of Tamil Nadu, in the political arena, we see a turmoil, in fact, continuing. Now, in the latest flashpoint between the DMK versus TVK, DMK has written to the CBI seeking a probe into Chief Minister Vijay's Karur speech, alleging evidence tampering, witness influence. This follows Vijay's fiery attack on the DMK during his Karur visit. Meanwhile, Congress is pushing the DMK and the TVK to unite nationally against the BJP. How will this Tamil Nadu potboiler then pan out? Here's a special report on the same. Take a look.
5: The political battle over the Karur stampede tragedy has escalated, with the DMK writing to the CBI seeking a probe into Chief Minister Vijay's recent Karur speech. While asking CBI to take cognizance of Vijay's speech, DMK warned that Vijay is trying to tamper with evidence and influence witnesses. DMK's move comes days after Vijay's high-profile visit and speech in Karur on July 10th. In a blistering speech, Vijay had labelled DMK as the vending machine of corruption and blamed the then Stalin government and his police force for the killer stampede.
6: நிறைய வழிகள் காயங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்கிறோம். ஆனா எல்லாத்தையும் விட ரொம்ப ஜாஸ்தியான அந்த வலியும் அந்த காயமும் எனக்கு வந்து அந்த கரூர் சம்பவம் தான். அரியலூர்ல அந்த மீட்டிங் முடிச்சுட்டு பெரம்பலூர் போறதுக்கு முன்னாடி அந்த பெரம்பலூர் போலீஸ் வந்து எங்களை அலர்ட் பண்ணாங்க. எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியல, வராதிங்க. அண்ட் போலீஸ் நினைச்சா அவங்க அந்த மீட்டிங்கே கேன்சல் பண்ணலாம். They have all the rights to cancel the meeting. எங்க கிட்ட கேட்கணும்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. ஆனால் அதையெல்லாம் எதுவுமே செய்யாம அந்த ஹைவேல இருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ள கூட்டிட்டு வந்து விட்டு அந்த நாடகலாம் இருக்கு பாருங்க.
5: DMK's letter to CBI is part of a broader legal push to corner Tamil Nadu Chief Minister Vijay. The party earlier moved the Supreme Court seeking restrictions on Vijay's Karur visit, but the apex court had declined DMK's request. Meanwhile, in a striking political subplot, the Congress appears to be working to ease tensions between its old ally DMK and the ruling TVK. Tamil Nadu Congress Chief Manikam Tagore has backed VCK President's call for DMK and TVK to set aside state-level rivalry and unite against the BJP.
7: அண்ணன் திருமா அவருடைய பார்வை என்பது தொலைநோக்கு பார்வை. அவர் சொல்ற பாரசியல் என்பது புரிந்து கொள்ள வேணும். இது இன்னைக்கு நடக்கிற கண்டெம்பரரி பாலிடிக்ஸோட மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடாது. சட்டமன்றத்தில் இருக்க எம்எல்ஏக்களுடைய விஷயத்தை மட்டும் கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடாது.
8: அப்படிங்கும்போது இந்தியா பிளாக் எப்படி வலுவா இருக்கும், இந்த கேள்வியை நாங்கள் எழுப்பினேன். ஏன்னா அந்த இடத்துல எனக்கு என்னுடைய பார்வை நேஷனல் பர்ஸ்பெக்டிவ், ஒரு தேசிய அளவிலான பார்வையிலிருந்து நான் அந்த கருத்தை சொல்றேன். ஏன் தனிப்பட்ட முறையை நாங்கள் என்னுடைய பாதிப்பை நாங்கள் மனசில் வச்சுக்கல.
5: Tagore's comments signal Congress's bid to unite his former ally and its current partner in Chennai. But is that too much to ask for, given the animosity between DMK and TVK? With Pramod Madhav in Chennai, Bureau Report, India Today.
0: Tamil Nadu Chief Minister C. Joseph Vijay is making headlines, and this is for more than just a signature that he made. During the groundbreaking ceremony of a new 850 crore rupees footwear manufacturing plant in Karur, Vijay autographed the first sneaker that was produced at that facility, sparking a viral moment online. But beyond that very buzz, the project also signals a major industrial push for the state of Tamil Nadu. The factory will manufacture Adidas footwear, generate thousands of jobs, and reflect the Chief Minister's focus on bringing more investments and industries to Tamil Nadu's backward regions. We have breaking news coming in from the state of Tamil Nadu. Former Tamil Nadu BJP President K. Annamalai has outlined the roadmap for his newly launched movement, We the Leaders, asserting that religion is outside the scope of this organization and reiterating that it would eventually evolve into a political party. Speaking at the Drug-Free Pollachi Awareness Conference organized by the movement in Pollachi, Annamalai said the initiative would focus on governance and public responsibility rather than religion. Now listen in to what he has said before we get into the details and a discussion on the same.
9: இன்னைக்கு நான் அறுதியிட்டு தெளிவாக உங்களுக்கு நான் கோடிட்டு இந்த அமைப்பினுடைய ஒரு தன்னாளவராக நான் சொல்லுகின்றேன். மதம் என்பது இந்த அமைப்புக்கு வெளியே, சாதி என்பது இந்த அமைப்புக்கு வெளியே. ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு இந்த சாதி மதத்தை வைத்து இத்தனை காலம் அரசியல் செய்து அரசியல் செய்து பட்டது போதும். உங்கள் மதம் உங்களுக்கு பெரியது, என் மதம் எனக்கு பெரியது. அதை வீட்டிலே பூட்டிவிட்டு வெளியே வரும் பொழுது அனைவருக்கும் பொதுவான சமமான ஒரு தமிழனாக, ஒரு இந்தியனாக, ஒரு மனிதனாக நம்முடைய வாழ்க்கை இருக்கட்டும். அருமை சொந்தங்கள், இன்னைக்கு கோடிட்ட வேண்டும், நாம் இந்தியன் என்பதிலே பெருமிதம். அதில் எந்த மாற்று கருத்து வேண்டாம். அந்த அரசியலுக்குள்ள நம்ம போக வேண்டாம், அந்த அரசியல் நமக்கு வேண்டாங்க, அந்த சாக்கடை அரசியலுக்குள்ள நம்ம போக வேண்டாம். தமிழன் என்று சொன்னால் இந்தியனுக்கு எதிரியா, இந்தியன் என்று சொன்னால் தமிழுக்கு எதிரியா? நமக்கு அந்த அரசியல் வேண்டாம். நம்முடைய அரசியல் என்பது ஒருங்கிணைந்த இந்திய அற்புதமான இந்த நாட்டில், பாரத நாட்டில முதன்மையாக தமிழகத்தை மாற்றுவதற்காகத்தான் இந்த அமைப்பு, அதற்காகத்தான் நம்முடைய உழைப்பு, அதற்காகத்தான் உங்களுடைய உழைப்பு இந்த இயக்கம். அருமை சொந்தங்களே,
0: நான் பிரமோத் மாதவ் ஜாயின்ஸ் ஆன் தி ப்ராட்காஸ்ட் வித் மோர் டீடைல்ஸ் ஆன் திஸ் வெரி டெவலப்மெண்ட். பிரமோத், Very firstly, this is a movement that's been started by Annamalai, but a very clear message from him with regards to how their focus will purely be on governance and it will have nothing to do with religion, which probably also gives a hint about the separation from his erstwhile party BJP at this point.
10: Annamalai wants to completely like break his ties with the BJP, claiming that, you know, very certainly stating that when it comes to Tamil Nadu, the national parties are not able to understand the language and emotions of the state of Tamil Nadu. However, he says that he's still a nationalist and he does not want to come under any cover of religion or such, and that he wants to make it very clear. But the important aspect of this particular, you know, the message he wanted to drive in his 45-minute speech is that now he has 19 lakh people that have, you know, added themselves to this particular movement called as We the Leaders, and he has promised that once the number reaches 50 lakh people, 50 lakh as numbers, he will convert this into a political party. And he has also assured that a proper setup during APJ Abdul Kalam's birthday, the former president's birthday, a kind of a new place will be created where the beginning of teaching for the youth, especially politics and such, who would later become leaders or converted into leaders, that will also, he will soon initiate, in a way, a kind of assuring that this is a continuing movement here, Ashriya.
0: Very true, Pramod. Thank you for putting that into context for our viewers. And this is where it all stands, the movement that's started by Annamalai, how far it proceeds and the political party it takes shape into later. We will be tracking all of those developments right here.

0: It was supposed to be a joyful island tour. But the Vietnam holiday turned into a horror story. A tourist speedboat carrying 32 Indian tourists and 4 crew members suddenly capsized off Vietnam's southern island of Phu Quoc on Saturday. Local boats and rescue teams rushed to the scene. 21 people were pulled out alive. But at least 15 Indian tourists died in the tragic accident. 10 of the deceased Indians were from Tamil Nadu, 3 were tourists from Andhra Pradesh and 2 from Kerala. Strong winds and rough waves are believed to have caused the very accident. As news of the disaster reached home, grieving families have expressed shock and sorrow, with many still struggling to come to terms with the sudden loss.
1: பதங்கள் மணிக்கு அழைவிங்கிருந்து வியட்நாமுக்கு போறேன்ட்டு லாவா கம்பெனிலேருந்து அவர் 3 மாவட்டத்துக்கு திருச்சி பெரம்பலூர் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு இன்சார்ஜினால டார்கெட் பிடிச்சதுனால கூட்டிகிட்டு போனாங்க. இன்னைக்கு காலையில் 7:30 கூட என் பொண்ணு கூட பேசிட்டு தான் என் பொண்ணு வீட்டுக்கு போச்சு. 3:30 மணிக்கு தான் சார் எங்களுக்கு தெரியும். நாங்கள் படுற கஷ்டத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கலே, எங்களால் பேச முடியல சார்.
2: அழகராஜ் 3 பேரும் மொத்தம் 150 பேர் பக்கம் போனாங்க டூரு. அதில் போட்டு கமுந்து திருச்சியிலேருந்து மட்டும் 3 பேர் இறந்துருக்காங்க. அதில் அழகராஜ் 1, 2 டிஸ்ட்ரிபியூட்டர்.
3: நீங்கள் எப்போ பேசுவீங்க அவர்கிட்ட? உங்களுக்கு கூட வேலை பார்க்குறாரா?
2: அவர் கீழே டிஎஸ்சியாக நான் வேலை பார்க்கலாம்.
0: The Indian Embassy in Vietnam is coordinating with authorities to bring the bodies back and provide support to the affected families.
4: Definitely all efforts would be made and our condolences are with the families of the bereaved families. I'll personally speak with the MEA and they will make all efforts on this.
0: The tragedy has left a trail of sorrow across India. But the tragic incident has raised serious questions about safety standards for tourist boats at popular tourist destinations worldwide. Bureau Report, India Today. From the state of Tamil Nadu, in the political arena, we see a turmoil, in fact, continuing. Now, in the latest flashpoint between the DMK versus TVK, DMK has written to the CBI seeking a probe into Chief Minister Vijay's Karur speech, alleging evidence tampering, witness influence. This follows Vijay's fiery attack on the DMK during his Karur visit. Meanwhile, Congress is pushing the DMK and the TVK to unite nationally against the BJP. How will this Tamil Nadu potboiler then pan out? Here's a special report on the same. Take a look.
5: The political battle over the Karur stampede tragedy has escalated, with the DMK writing to the CBI seeking a probe into Chief Minister Vijay's recent Karur speech. While asking CBI to take cognizance of Vijay's speech, DMK warned that Vijay is trying to tamper with evidence and influence witnesses. DMK's move comes days after Vijay's high-profile visit and speech in Karur on July 10th. In a blistering speech, Vijay had labelled DMK as the vending machine of corruption and blamed the then Stalin government and his police force for the killer stampede.
6: நிறைய வழிகள் காயங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்கிறோம். ஆனா எல்லாத்தையும் விட ரொம்ப ஜாஸ்தியான அந்த வலியும் அந்த காயமும் எனக்கு வந்து அந்த கரூர் சம்பவம் தான். அரியலூர்ல அந்த மீட்டிங் முடிச்சுட்டு பெரம்பலூர் போறதுக்கு முன்னாடி அந்த பெரம்பலூர் போலீஸ் வந்து எங்களை அலர்ட் பண்ணாங்க. எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியல, வராதிங்க. என் போலீஸ் நினைச்சா அவங்க அந்த மீட்டிங்கே கேன்சல் பண்ணலாம். They have all the rights to cancel the meeting. எங்ககிட்ட கேட்கணும்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. ஆனால் அதையெல்லாம் எதுவுமே செய்யாம அந்த ஹைவேல இருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ள கூட்டிட்டு வந்து விட்டு அந்த நாடகலாம் இருக்கு பாருங்க.
5: DMK's letter to CBI is part of a broader legal push to corner Tamil Nadu Chief Minister Vijay. The party earlier moved the Supreme Court seeking restrictions on Vijay's Karur visit, but the apex court had declined DMK's request. Meanwhile, in a striking political subplot, the Congress appears to be working to ease tensions between its old ally DMK and the ruling TVK. Tamil Nadu Congress Chief Manikam Tagore has backed VCK President's call for DMK and TVK to set aside state-level rivalry and unite against the BJP.
7: அண்ணன் திருமா அவருடைய பார்வை என்பது தொலைநோக்கு பார்வை. அவர் சொல்ற பாரசியல் என்பது புரிந்து கொள்ள வேணும். இது இன்னைக்கு நடக்கிற கண்டெம்பரரி பாலிடிக்ஸோட மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடாது. சட்டமன்றத்தில் இருக்க எம்எல்ஏக்களுடைய விஷயத்தை மட்டும் கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடாது.
8: இந்தியா பிளாக் எப்படி வலுவா இருக்கும் இந்த கேள்வியை நாங்கள் எழுப்பினேன். ஏன்னா அந்த இடத்துல எனக்கு என்னுடைய பார்வை நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ், ஒரு தேசிய அளவிலான பார்வையிலிருந்து நான் அந்த கருத்தை சொல்றேன். ஏன் தனிப்பட்ட முறையை நாங்கள் என்னுடைய பாதிப்பை நாங்கள் மனசில் வச்சுக்கல.
5: Tagore's comments signal Congress's bid to unite his former ally and its current partner in Chennai. But is that too much to ask for, given the animosity between DMK and TVK? With Pramod Madhav in Chennai, Bureau Report, India Today.
0: Tamil Nadu Chief Minister C. Joseph Vijay is making headlines, and this is for more than just a signature that he made. During the groundbreaking ceremony of a new 850 crore rupees footwear manufacturing plant in Karur, Vijay autographed the first sneaker that was produced at that facility, sparking a viral moment online. But beyond that very buzz, the project also signals a major industrial push for the state of Tamil Nadu. The factory will manufacture Adidas footwear, generate thousands of jobs, and reflect the Chief Minister's focus on bringing more investments and industries to Tamil Nadu's backward regions. We have breaking news coming in from the state of Tamil Nadu. Former Tamil Nadu BJP President K. Annamalai has outlined the roadmap for his newly launched movement, We the Leaders, asserting that religion is outside the scope of this organization and reiterating that it would eventually evolve into a political party. Speaking at the Drug-Free Pollachi Awareness Conference organized by the movement in Pollachi, Annamalai said the initiative would focus on governance and public responsibility rather than religion. Now listen in to what he has said before we get into the details and a discussion on the same.
9: இன்னைக்கு நான் அறுதியிட்டு தெளிவாக உங்களுக்கு நான் கோடிட்டு இந்த அமைப்பினுடைய ஒரு தன்னாளவராக நான் சொல்லுகின்றேன். மதம் என்பது இந்த அமைப்புக்கு வெளிய, சாதி என்பது இந்த அமைப்புக்கு வெளிய. ரைட் ஹேண்டு லெப்ட் ஹேண்டு இந்த சாதி மதத்தை வைத்து இத்தனை காலம் அரசியல் செய்து அரசியல் செய்து பட்டது போதும். உங்கள் மதம் உங்களுக்கு பெரிது, என் மதம் எனக்கு பெரிது. அதை வீட்டிலே பூட்டிவிட்டு வெளியே வரும் பொழுது அனைவருக்கும் பொதுவான சமமான ஒரு தமிழனாக, ஒரு இந்தியனாக, ஒரு மனிதனாக நம்முடைய வாழ்க்கை இருக்கட்டும். அருமை சொந்தங்கள், இன்னைக்கு கோடிட்ட வேண்டும், நாம் இந்தியன் என்பதிலே பெருமிதம். அதில் எந்த மாற்று கருத்து வேண்டாம். அந்த அரசியலுக்குள்ள நம்ம போக வேண்டாம், அந்த அரசியல் நமக்கு வேண்டாங்க, அந்த சாக்கடை அரசியலுக்குள்ள நம்ம போக வேண்டாம். தமிழன் என்று சொன்னால் இந்தியனுக்கு எதிரியா, இந்தியன் என்று சொன்னால் தமிழுக்கு எதிரியா? நமக்கு அந்த அரசியல் வேண்டாம். நம்முடைய அரசியல் என்பது ஒருங்கிணைந்த இந்திய அற்புதமான இந்த நாட்டில், பாரத நாட்டில முதன்மையாக தமிழகத்தை மாற்றுவதற்காகத்தான் இந்த அமைப்பு, அதற்காகத்தான் நம்முடைய உழைப்பு, அதற்காகத்தான் உங்களுடைய உழைப்பு இந்த இயக்கம். அருமை சொந்தங்களே,
0: நான் பிரமோத் மாதவ் ஜாயின்ஸ் அஸ் ஆன் தி ப்ராட்காஸ்ட் வித் மோர் டீடைல்ஸ் ஆன் திஸ் வெரி டெவலப்மெண்ட். பிரமோத், Very firstly, this is a movement that's been started by Annamalai, but a very clear message from him with regards to how their focus will purely be on governance and it will have nothing to do with religion, which probably also gives a hint about the separation from his erstwhile party BJP at this point.
10: Annamalai wants to completely like break his ties with the BJP, claiming that, you know, very certainly stating that when it comes to Tamil Nadu, the national land parties are not able to understand the language and the emotions of the state of Tamil Nadu. However, he says that he's still a nationalist and he does not want to come under any cover of religion or such, and that he wants to make it very clear. But the important aspect of this particular, you know, the message he wanted to drive in his 45-minute speech is that now he has 19 lakh people that have, you know, added themselves to this particular movement called as We the Leaders, and he has promised that once the number reaches 50 lakh people, 50 lakh as numbers, he will convert this into a political party. And he has also assured that a proper setup during APJ Abdul Kalam's birthday, the former president's birthday, a kind of a new place will be created where the beginning of teaching for the youth, especially politics and such, who would later become leaders or converted into leaders, that will also he will soon initiate, in a way, a kind of assuring that this is a continuing movement here, Ashriya.
0: Very true, Pramod. Thank you for putting that into context for our viewers. And this is where it all stands, the movement that's started by Annamalai, how far it proceeds and the political party it takes shape into later. We will be tracking all of those developments right here.

0: And DMK versus TVK war of words continue in Tamil Nadu. We're getting some breaking news on that now. DMK MLA has once again predicted that Vijay government will not last 6 months. The DMK MLA says that Stalin will be the chief minister in 6 months. DMK has questioned Vijay's choice of attire. The DMK MLA has said, this is Anita Radhakrishnan, who has said that Vijay changes attire to suit the occasion. Now, DMK is also targeting Chief Minister Vijay over the religious stance. The DMK MLA recounted how Vijay went on his knees at the church, and it is also slamming Tamil Nadu Minister Adhav Arjuna. DMK says that Adhav acts like a rowdy. So not just Chief Minister Vijay, but also Tamil Nadu Minister Adhav Arjuna is being targeted by the DMK. DMK has also warned Vijay government of early exit from power. Meanwhile, the TVK claims that DMK is out to poach its MLA. So on one hand, the DMK is saying that the Vijay government won't last 6 months. This is not the first time that the DMK is making that claim. In fact, Chief Minister Stalin has also in the past said that this government is not going to last for long. And now DMK MLA Anita Radhakrishnan is in fact also claiming that Stalin will be the chief minister in the next 6 months. On the other hand, the TVK is claiming that the DMK is out to poach their MLAs.
1: கிறிஸ்தவ கோயிலில் போகினார் என்று சொன்னால் முட்டு போட்டு நடப்பது, தேர்தல் முடிந்த பின்பு திருச்செந்தூருக்கு வந்து தேர்தல் முடிவதற்கு முன்னால் வரக்கூடாது என்பதற்காக திருச்செந்தூருக்கு வந்து தேர்தல் முடிந்த பின்பு செங்கோலை தூக்கிட்டு அப்படி வேலை தூக்கிட்டு போறது ஆதவ அர்ஜுன் அவன் நடந்து வரும்போது பிரியந்த இது ரவுடி மாதிரி நடக்கிறான். நீ ஆட்சி வந்தவுடனே ரவுடி மாதிரி நடக்கிற ஆட்சி போயிட்டா உன்னுடைய கதை என்னாகும்? எவ்வளவு நாள் இந்த ஆட்சி இருக்கும்? நான் குறிப்பிட்டு சொல்கின்றேன், 6 மாத காலத்திற்குள் இந்த ஆட்சி போகவில்லை என்று சொன்னால் பார்ப்போம். கழக தோழர்கள் எதற்கு வஞ்ச வேண்டாம். 6 மாத காலத்தில் நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சராக மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வருவார்கள்.
0: And my colleague Pramod Madhav is now joining us on the story. Pramod, a very good morning to you. So the DMK has once again attacked the TVK, once again claiming that this government is not going to last for even 6 months and that Stalin will be the chief minister in the next 6 months.
2: Good morning, everybody. It definitely sure seems to be a continuing kind of episodes over here where constantly DMK is now started to say that the TVK will not last for more than 6 months. The important aspect here is that this is the same Anita Radhakrishnan who ended up in trouble earlier for criticizing the chief minister, and now he again claims that the chief minister changes his identity as per the requirement, especially about becoming a Christian, becoming a Hindu, as per whenever he goes to certain locations as well. That's how he keeps an allegation. And now he's also started to speak about Minister Adhav Arjuna, claiming that the minister is trying to act like a rowdy now. And he says that this is where he says, like, how long do you think your government will continue? Probably 6 months. And he assures, kind of like challenges in a way, stating that within 6 months, the DMK Stalin will once again become the chief minister here until.
0: Mohd, thank you for those details. So the war of words continues between the DMK and the TVK, with the DMK saying that TVK government will not last 6 months and that Stalin will once again become the chief minister in 6 months. Meanwhile, DMK is also attacking the TVK over Chief Minister Vijay's Karur speech. In fact, it has written to the CBI and it has claimed that Vijay is trying to influence the witnesses in Karur over the tragedy that happened in September last year. And so it has written to the CBI seeking probe, and it has claimed that there's an attempt being made by the Chief Minister to influence the witnesses who are present in Karur. Remember, this comes days after Vijay's Karur speech, and the DMK has also alleged evidence tampering and witness influence. Now, this follows Vijay's fiery attack on the DMK during his Karur visit. Meanwhile, the Congress is pushing DMK and the TVK to unite nationally against the BJP. How will this Tamil Nadu potboiler pan out? Here's a special report.
3: The political battle over the Karur stampede tragedy has escalated, with the DMK writing to the CBI seeking a probe into Chief Minister Vijay's recent Karur speech. while asking CBI to take cognizance of Vijay's speech. DMK warned that Vijay is trying to tamper with evidence and influence witnesses. DMK's move comes days after Vijay's high-profile visit and speech in Karur on July 10th. In a blistering speech, Vijay had labelled DMK as the vending machine of corruption and blamed the then Stalin government and his police force for the killer stampede.
4: நிறைய வழிகள் காயங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்கிறோம். ஆனால் எல்லாத்தையும் விட ரொம்ப ஜாஸ்தியான அந்த வலியும் அந்த காயமும் எனக்கு வந்து அந்த கரூர் சம்பவம் தான். அரியலூரில் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு பெரம்பலூர் போகிறதுக்கு முன்னாடி அந்த பெரம்பலூர் போலீஸ் வந்து எங்களை அலர்ட் பண்ணாங்க. எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குது, கண்ட்ரோல் பண்ண முடியல, வராதிங்க. And police nanacha avanga and the meeting ye cancel pannalam. They have all the rights to cancel the meeting. Enga kitta kekkanumla onnu avasiyame kedaiyadu. Ana adeyala edhume seiyama and the highway la irundha and the spot ku police e engala ulle kootittu vandu vittu and naadagala irukku paருங்க.
3: DMK's letter to CBI is part of a broader legal push to corner Tamil Nadu Chief Minister Vijay. The party earlier moved the Supreme Court seeking restrictions on Vijay's Karur visit, but the apex court had declined DMK's request. Meanwhile, in a striking political subplot, the Congress appears to be working to ease tensions between its old ally DMK and the ruling TVK. Tamil Nadu Congress Chief Manikam Tagore has backed VCK President's call for DMK and TVK to set aside state-level rivalry and unite against the BJP.
5: அண்ணன் திருமா அவருடைய பார்வை என்பது தொலைநோக்கு பார்வை. அவர் சொல்ற பாரசியல் என்பது புரிந்து கொள்ள வேணும். இது இன்னைக்கு நடக்கிற கண்டெம்பரரி பாலிடிக்ஸோட மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணி பார்க்கக்கூடாது. சட்டமன்றத்தில் இருக்க எம்எல்ஏக்களுடைய விஷயத்தை மட்டும் கலெக்ட் பண்ணி பார்க்கக்கூடாது.
6: இந்தியா பிளாக் எப்படி வலுவாயிருக்கும் இந்த கேள்வியை நாங்கள் எழுப்பினேன். ஏன்னா அந்த இடத்துல எனக்கு என்னுடைய பார்வை நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ், ஒரு தேசிய அளவிலான பார்வையிலிருந்து நான் அந்த கருத்தை சொல்றேன். ஏன் தனிப்பட்ட முறையை நாங்கள் என்னுடைய பாதிப்பை நாங்கள் மனசில் வச்சுக்கல.
3: Tagore's comments signal Congress's bid to unite his former ally and its current partner in Chennai. But is that too much to ask for, given the animosity between DMK and TVK? With Pramod Madhav in Chennai, Bureau Report, India Today.
0: And some more news coming in. After exiting from the BJP, Annamalai is saying no to religion politics. He says that there's no place for caste and religion in his party. So just days after quitting BJP and launching a movement, K. Annamalai makes secular pitch. Annamalai says that no religion and caste in his new movement and will create good leaders. And he also goes on to say that the movement will soon be a party. 19 lakh joined We The Leaders. That's the movement's name launched by K. Annamalai, who was in the BJP. But now after exiting from the BJP, he's saying no to religion politics. He's saying that there's no place for caste, creed and religion in his movement. That will soon be a party. So he has unveiled the political roadmap and he has picked the secular pitch. He says that religion must be confined to home and politics must not be done over religion. And let's listen into what he said.
7: இன்னைக்கு நான் அறுதியிட்டு தெளிவாக உங்களுக்கு நான் கோடிட்டு இந்த அமைப்பினுடைய ஒரு தன்னாளவராக நான் சொல்லுகின்றேன். மதம் என்பது இந்த அமைப்புக்கு வெளியே, சாதி என்பது இந்த அமைப்புக்கு வெளியே. ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு இந்த சாதி மதத்தை வைத்து இத்தனை காலம் அரசியல் செய்து பட்டது போதும். உங்கள் மதம் உங்களுக்கு பெரிது, என் மதம் எனக்கு பெரிது. அதை வீட்டிலே பூட்டிவிட்டு வெளியே வரும் பொழுது அனைவருக்கும் பொதுவான சமமான ஒரு தமிழனாக, ஒரு இந்தியனாக, ஒரு மனிதனாக நம்முடைய வாழ்க்கை இருக்கட்டும். அருமை சொந்தங்கள், இன்னைக்கு கோடிட்டு வேண்டும். நாம் இந்தியன் என்பதிலே பெருமிதம், அதில் எந்த மாற்று கருத்து வேண்டாம். அந்த அரசியலுக்குள்ள நம்ம போ வேண்டாம், அந்த அரசியல் நமக்கு வேண்டாங்க, அந்த சாக்கடை அரசியலுக்குள்ள நம்ம போ வேண்டாம். தமிழன் என்று சொன்னால் இந்தியனுக்கு எதிரியா, இந்தியன் என்று சொன்னால் தமிழுக்கு எதிரியா? நமக்கு அந்த அரசியல் வேண்டாம். நம்முடைய அரசியல் என்பது ஒருங்கிணைந்த இந்திய அற்புதமான இந்த நாட்டில், பாரத நாட்டில முதன்மையாக தமிழகத்தை மாற்றுவதற்காகத்தான் இந்த அமைப்பு, அதற்காகத்தான் நம்முடைய உழைப்பு, அதற்காகத்தான் உங்களுடைய உழைப்பு இந்த இயக்கம். அருமை சொந்தங்களே,
0: And my colleague Pramod Madhav is now joining us on the story. Pramod, the former Tamil Nadu BJP chief, after exiting the BJP, K. Annamalai has completely changed his political approach, saying no to religion politics, and is now saying, is making a secular pitch and is saying that there's no place for religion or caste in politics.
2: Surely, yes, actually, the important aspect here is that just like you mentioned, after the defeat in the 2026 elections, especially with AIADMK and BJP coming together, which Annamalai was completely against, it looks like Annamalai very clearly states that the BJP is not able to understand the emotions and the sentiments of the state of Tamil Nadu. And that is why he has initiated his own movement right now. I very clearly said that his movement right now has 19 lakh people who have joined it, and he wants to wait until it becomes 50 lakh, and once then that occurs, he will convert it into a political party. And he said that even before that, he wants to create a framework where he will actually educate through an institution the future leaders, be it for the local body elections, be it for the MLAs or MPs. And then he said that he will proceed claiming this movement is going to be for a very long term. So it very clearly looks like Annamalai is now building, you know, capable and building up his own brand that we could see on the ground here, Anthony.
0: All right, Pramod, thanks for those details and for that context. Okay, Annamalai is now changing his political approach and is now making the secular pitch just days after exiting the BJP. And he's now saying that there's no place for religion or caste in his new movement.

0: பார்த்து நாளைக்கு வந்து எதிர்பார்க்கணும்.
1: இன்னைக்கு
0: காலையில தகவல் இந்திய
1: தூதரகம்
0: இந்திய தூதரகம் தகவல் தெரிவிச்சாங்க. இந்திய தூதரகம் அனைத்து வேலைகளும் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு மாலைக்குள் பாடி நாளைக்கு எத்தனை மணிக்கு வரும் மாலைக்குள்ள 8 மணிக்குள்ள தெரியப்படுத்துவாங்க. இது காலையில 11 மணிக்குள்ள நடந்திருக்காங்க.
2: லாவாலேருந்து இது மாதிரி 3 மந்த் டார்கெட் கம்ப்ளீட் பண்ணதுனால 2 டிஸ்ட்ரிபியூட்டரு திருச்சியிலேருந்து 2 டிஸ்ட்ரிபியூட்டரு 1 ASM அதில் செல்மோர் மார்க்கெட்டிங் ASP இன்னும் ASM பேர் வந்து அழகராஜ். 3 பேரும் மொத்தம் 150 பேர் பக்கம் போனாங்க டூரு. அதில் போட்டு கமுந்து திருச்சியிலேருந்து மட்டும் 3 பேர் இறந்துருக்காங்க. அதில் அழகராஜ் ஒன்று, 2 டிஸ்ட்ரிபியூட்டரு.
1: நீங்க எப்ப பேசுவீங்க அவர்கிட்ட? உங்களுக்கு கூட வேலை பாக்குறாரா?
2: அவரு கீழே டிஎஸ்சியா நான் வேலை பார்க்கணும். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் காஞ்சிபுரம், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் திருச்சி. அவர் பேரு ஷேக், அவர் பேர் தெரில, திருச்சியில் இருக்கிற பேர். இவர் பேர் பாலாஜி நடேசன்.
3: அதுக்கப்புறம் வியட்நாம் போய் டெய்லி பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க 4-5 நாளாக. இன்றைக்கி காலையில் 7:30 ஸ்கூலுக்கு, அவள் ஒய்ஃப் வந்து டீச்சரு, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னால் கூட பேசிட்டு தான் போனாப்புல. எங்களுக்கு இப்போ ஒரு 3:30 4 மணிக்கு தான் எங்களுக்கே தெரியும் சார். திங்கட்கிழமை காலையில் இங்கே வந்துடுவேன்னு சொல்லிட்டு போனவங்க. அப்படியே ஃபோட்டோ நாங்கள் பார்த்தோம், ஃபோட்டோ பார்த்தோம்னா எங்களுக்கு ஒன்றுமே புரியல.
4: கிஷோர் ஃபேமிலி லாஸ்ட் இஸ் வைஃப் who is the role model at Machilipatnam. She was participated in all the temple events at Machilipatnam. She is the good lady at Machilipatnam. And the death of the Srinivas is not only lost to his family, but also lost to the Machilipatnam. We request the government to take immediate steps to shift the body from Vietnam to Machilipatnam and to take care of the health of Mr. Kishore.
5: So were there killer lapses or was it nature's fury? Let's take a look at the big questions that arise after this tragedy. Were weather warnings ignored by the officials? That's one of the key questions that's on everybody's mind because of the rough sea situation that was at that point of time. It is being questioned, were weather warnings ignored by the officials? Did the boat carry the passengers beyond the permissible capacity? And that is what led to the capsizing. That's also another question. And were passengers on board wearing life jackets? Now, this becomes very crucial because generally we've seen and it is witnessed that people take it very casually. They don't wear the life jackets. They are getting clicked. They are clicking pictures, making videos, and hence they refuse to wear the life jackets, which is very crucial. And so that is also another question that needs to be answered, if the passengers were wearing the life jackets or not. Was the rescue operation swift enough? So did help arrive on time? And was the rescue operation swift enough or not? That's also another key question. Were the passengers trapped in the capsized boat? So it is being said, as per reports, that the boat turned and it is the roof of the boat due to which several of these passengers could not be saved, and 15 Indian tourists lost their lives. And while the others who managed to escape the boat, those were rescued. Was there an emergency communication or a mayday call made by the captain or not? That's also another key question. Remember, the investigation continues and the captain has already been detained. And let's also take a look at what could be the possible causes behind this tragedy. So rough sea conditions, as we already told you that the sea conditions were rough, and that is why it is being said that were the weather conditions, were the weather warnings ignored by the captain? High-speed navigation could also be one of the possible causes behind this tragedy. Mechanical failure, some equipment, some parts may have stopped working, which is what led to the capsizing of this boat. Overloading of the boat, so that's another key question also that remains to be answered. If there was overloading of the boat, if 36 people were in fact allowed on this boat or not. Poor safety equipments, if there were proper safety equipments or not, or whether enough life jackets were present on this boat or not. The crew readiness also for such situation, that's also another crucial factor that could have led to this tragedy.

0: It was supposed to be a joyful island tour. But the Vietnam holiday turned into a horror story. A tourist speedboat carrying 32 Indian tourists and 4 crew members suddenly capsized off Vietnam's southern island of Phu Quoc on Saturday. Local boats and rescue teams rushed to the scene. 21 people were pulled out alive. But at least 15 Indian tourists died in the tragic accident. 10 of the deceased Indians were from Tamil Nadu, 3 were tourists from Andhra Pradesh, and 2 from Kerala. Strong winds and rough waves are believed to have caused the very accident. As news of the disaster reached home, grieving families have expressed shock and sorrow, with many still struggling to come to terms with the sudden loss.
1: லாவாலேருந்து இது மாதிரி 3 மந்த் டார்கெட் கம்ப்ளீட் பண்ணதுனால 2 டிஸ்ட்ரிபியூட்டரு திருச்சியிலேருந்து 2 டிஸ்ட்ரிபியூட்டரு 1 ASM அதில் செல்மோர் மார்க்கெட்டிங் ASP இன்னும் ASM பேர் வந்து அழகராஜ் 3 பேரும் மொத்தம் 150 பேர் பக்கம் போனாங்க டூரு. அதில் போட்டு கமுந்து திருச்சியிலேருந்து மட்டும் 3 பேர் இறந்துருக்காங்க. அதில் அழகராஜ் 1, 2 டிஸ்ட்ரிபியூட்டர்.
2: நீங்கள் எப்போ பேசுவீங்க அவர்கிட்ட? உங்களுக்கு கூட வேலை பார்க்குறாரா?
1: அவர் கீழே டிஎஸ்சியாக நான் வேலை பார்க்குவேன்.
0: The Indian Embassy in Vietnam is coordinating with authorities to bring the bodies back and provide support.

0: கிடையாது. அரசியலுக்குள் நம்ம போக வேண்டாம். தமிழன் என்று சொன்னால் இந்தியனுக்கு எதிரியா, இந்தியன் என்று சொன்னால் தமிழுக்கு எதிரியா? நமக்கு அந்த அரசியல் வேண்டாம். நம்முடைய அரசியல் என்பது ஒருங்கிணைந்த இந்திய அற்புதமான இந்த நாட்டில், பாரத நாட்டில முதன்மையாக தமிழகத்தை மாற்றுவதற்காகத்தான் இந்த அமைப்பு, அதற்காகத்தான் நம்முடைய உழைப்பு, அதற்காகத்தான் உங்களுடைய உழைப்பு இந்த இயக்கம். அருமை சொந்தங்களே,
1: தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரையிலும் இது தனி மக்கள் சக்தி வாய்ந்த இயக்கம். அவரோடு செல்கின்றவர்கள் வேறு. பாரதிய ஜனதா கட்சி அவர் பல ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறார், தலைவர் பொறுப்பை ஏற்றிருக்கிறார். இப்போது புதிதாக கட்சிகள் துவங்கி இருக்கிறார். அங்கே இருக்கின்ற வரவேற்புகள் என்ன என்பதை பொறுத்திருந்துதான் பார்த்து அதற்கு பதில் சொல்ல இயலும். ஆனால் எங்களை பொறுத்தவரையிலும் எங்களுக்கு வாக்களித்தவர்கள் அத்தனை பேரும் இளைஞர்கள், பெண்கள். அதே நேரத்தில் கல்லூரியில் படிக்கின்ற அத்தனை பேரும் முதல் வாக்குகளை நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்துணை தலைவர் தளபதி அவர்களுக்கு வழங்கினார்கள். அது மட்டுமல்ல, இரண்டே மாத காலத்தில் விசில் சின்னத்தை வழங்கியதற்கு பிறகு மேலை நாடுகளிலே பல தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருப்போர் அத்தனை பேரும், 400,000 பேர் இங்கே வருகை தந்து விசில் சின்னத்தை உலகத்திற்கே பறைசாற்றி இருக்கிற நிலை தமிழ்நாட்டில் ஒரு வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது.
2: More news. Congress is now defending Priyanka. No show in landslide hit Wayanad. Congress says Priyanka's visit could have hit the rescue operation. Congress has said don't criticize the landslide tragedy. 8 people, remember, died in a massive landslide in Wayanad that happened last week. Congress says the VDS government is capable of rescue and relief. It's defense. Listening to what the Congress really has said here. Okay, the Congress has basically said that do not politicize this issue. There's been criticism that Priyanka Gandhi Vadra was not there when this landslide happened and was not seen standing with the people. An argument that has broken out, with the Congress now saying that we have our government in the state of Kerala. The government is capable, really, of handling the situation. Do not politicize a tragedy, says the Congress party in defense of Priyanka Gandhi Vadra. Well, there's been a lot of argument about Priyanka Gandhi Vadra not being seen at the spot where the landslide happened. Here the Congress has said that let's not politicize this matter. The rescue work would have been hampered, and that's the reason why she wasn't there at the spot.
3: Exactly, Sneha. In fact, we were expecting her to come. Initially, it was said that she'll come on the next day after this incident took place. Multiple times we inquired with the Congress ministers and the government here, the Congress local leaders also, whether, regarding her arrival. There were multiple hints that she will come today, tomorrow and all of that. But it was decided not to come. She attended a meeting, an online meeting with the government and the district administration. But usually, when an incident like this happens, you expect the MP, the local MP, to be there to coordinate all the rescue operations and all the other matters. But that didn't take place, and there was sharp criticism being directed at Priyanka Gandhi for not being there when an incident of this magnitude took place in her constituency. And that's when the Congress now goes on to defend her, saying that this is not an issue that needs to be politicized. We have a very capable government here who can handle the situation, that was handled fine. Pawan Kira even goes on to say that if she had come, then people would have criticized, saying that, she tried to hamper the rescue operations, because in that case, a lot of security arrangements need to be placed. A lot of concerns will take place at the region where the rescue operations was going on if she's about to visit that place. So that's the argument put forward by the Congress. But we'll have to wait and see if that is acceptable to the people and also.
2: All right, Shibi Mol getting us those details as far as the controversy has erupted in the state of Kerala over the landslide. The very fact that the sitting MP was missing in action, the Congress says this is a needless politicization of this matter. From one controversy to the other, this is a controversy surrounding Diljit Dosanjh's Tara Satluj, which has now further intensified. Union Minister Ravneet Singh Bittu has issued a direct challenge to the filmmakers. Bittu has asked the makers to publicly present evidence here, official records and judicial findings to support the film's claim of 25,000 missing or illegally cremated bodies in Punjab. He said filmmakers can't invoke creative freedom to portray

0: ஸ்வதனேதாசர்
1: சினிமாவில் நடிக்கும் போது விஜய் என்பது, அரசியலுக்கு வந்தால் ஜோசப் விஜய் என்பது, திருச்சியிலே கிறிஸ்தவ கோயிலில் போகினார் என்று சொன்னால் முட்டு போட்டு நடப்பது, தேர்தல் முடிந்த பின்பு திருச்செந்தூருக்கு வந்து தேர்தல் முடிவதற்கு முன்னால் வரக்கூடாது என்பதற்காக திருச்செந்தூருக்கு வந்து தேர்தல் முடிந்த பின்பு செங்கோலை தூக்கிட்டு அப்படி வேலை தூக்கிட்டு போறது, ஆதவ அர்ஜுன் அவன் நடந்து வரும்போது பிரியந்த இது ரவுடி மாதிரி நடக்கிறான், நீ ஆட்சி வந்தவுடனே ரவுடி மாதிரி நடக்கிற, உன் ஆட்சி போயிட்டா உன்னுடைய கதை என்னாகும், எவ்வளவு நாள் இந்த ஆட்சி இருக்கும். நான் குறிப்பிட்டு சொல்கின்றேன், 6 மாத காலத்திற்குள் இந்த ஆட்சி போகவில்லை என்று சொன்னால் பார்ப்போம். கழக தோழர்கள் எதற்கு வஞ்ச வேண்டாம், 6 மாத காலத்தில் நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சராக மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வருவார்கள்.
2: ஒரே நேரம் ஒரே தேர்தல் ஆட்சியே நிறையாக இருக்கும்போது கரூர்ல வந்து இப்படி டான்ஸ் ஆடுமா, இது நியாயமா, இது நேர்மையா? ஒரு முதலமைச்சராக வரக்கூடியவர் வந்தவர் எப்படி தார்மீகமா பேசணும், அண்ணாதிமுக விமர்சனம் பண்ணாலும் சரி, திமுக விமர்சனம் பண்ணாலும் சரி, ஒரு சாத்வீகம் பேசணும். இப்படியா என்னது இந்த நாட்டை எழுதிட்டாங்க,
0: Now we understand DMK becoming angry over the minister taking a dig at Senthil Balaji. In fact, he actually sang a line from his movie Vetakaran claiming that ode ode ode varampar vetakare, and now that DMK takes offense is something different. However, this time it looks like AIADMK has also taken offense of it, but this is what the chief minister said, which has offended both the parties now.
3: The tirittu thimuga aachiye vechigittu oor adichi olayila pottu inda kollai adichadanaala da unga Karur company owner orthar enga enga irukkarane theriyama vote vote vote vote vote vote vote vote varam paar vetakara ஓடினே இருக்கிறார். இன்னொருத்தர் ஃபாரின்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டார், ஃபாரின் என்னவனே ஸ்டாலின் சார் நினைச்சிட போறீங்க, அவர் இல்ல. எனக்கு எப்பவுமே ஸ்டாலின் சார் மேல ஒரு தனி பாசம் ஒண்ணு உண்டு, அவர் கிடையாது, இவர் வேற. சிங்கப்பூருக்கு செக்கப்புக்கு போனார்ல அவரு.
0: Well, these are the important stories from the state of Tamil Nadu, and for more stories from the state of Karnataka, let's go to Sagai Raj.

0: Thank you, Pramod. Karnataka Chief Minister D.K. Shivakumar has announced a new protocol for the state's officials' representation at the Tirumala temple. The Chief Minister said that whenever the designated Karnataka special officer is unavailable, the ceremonial first aarti on behalf of the state will be performed by an authorized government representative. This could include a minister, MLA, chairman, senior government official or a judge. Shivakumar said the move will ensure that those officially representing Karnataka get the opportunity to perform the sacred service. Adding that the government will issue the necessary order to formalize the new protocol in the state of Karnataka.
1: நம்ம கர்நாடகத்துக்கு திருப்பதி வெங்கடேஸ் அல்வி ராகம் பத்தாத்தி அல்வி நம்மளே ஒரு யோகத்தில் ஜாதகத்தில் கர்நாடகத்திலே அல்லி ஒரு பதவி இது ஆ ஆர்த்தியெல்லாம் அல்லி யாரோ இப்போ ஸ்பெஷல் ஆஃபீஸரோ அதில் தேக்கமாக நம்ம போய்க்கொண்டு நம்ம சாமிகளை கொடுத்தது மேலே ஒரு ஆதேச மாநிலக்கே நம்ம அதிகாரிகளுக்கு நான் மார்கதர்ஷ கொடுத்திருக்கேன். ಈ ಮುಂದಿನ ದಿನದಲ್ಲಿ ಯಾವುದೇ ಒಬ್ಬ ರಾಜ್ಯ ಪ್ರತಿನಿಧಿ ಒಬ್ಬ ಮಂತ್ರಿಯು